தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திரிகிரு தக்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தக்கித தரித தனத்த